0: ஆமத்து நுமரேத்தேன் தாச்சி சிச்சினா உடந்தார் ஊழ் மாதால் கொண்டுடுவேன் மறைக்கே அரைந்தியாங் ஊழ்மை ஓய் ஓயரா மறக்க குரோட்டு வந்துரியோ மலா சிச்சினா மறக்க பெருவாலா
1: NATO Quick, celebrating 50 years of Deadly on Double J. Rebound.

0: ஆமத்து நுமரேத்தேன் சாச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சிச் hindi ang ulo may oy ra para ko koron to ndre mala chet na marka perwala
1: double j